0: மூலத்து முட்லு கிராம கரலான மடிக்கேரில வாசைஞ்ச உதியண்ட சுப்பையா எங்க 98 வயதில் நீனாந்து மரணப்பட்டது. உதியண்ட சுப்பையா எண்ட சாவு தடின மடிக்கேரி கருணங்கேரி உக்கடத்தில் உள்ள மனை லபிச்சது. ஆக்கேரி காரியா இந்து போலாக்கா 12 மடிக்கேரி கே நிறுவனையில் உள்ள உதியண்ட ஒக்க தூட்டுகளத்து நடப்பா. நாப்பகுளு பேத்து கிராமத்தில் பள்ளப்பண்ட போத்தி மந்தண்ண அண்ட பொண்ணு சரஸ்வதி அயங்க நினாந்து மரணப்பட்டது. பள்ளப்பண்ட ரோஷன் பிஞ்சா ரஞ்சு அண்ட அம்மு 53 வயதுல சரஸ்வதி அயண்ட ஆக்கிரி காரியா இந்து போலக்க 12 ஒக்க தூட்டுகளத்தில் நடப்பா.
1: ಮುಳಿಯಾ ಸಿಲ್ವರ್ ಮ್ಯಾರಥಾನ್ 2026 90 ದಿನಗಳ ಮೆಗಾ ಸಿಲ್ವರ್ ಉತ್ಸವ ಜೂನ್ 15 ಸೆಪ್ಟೆಂಬರ್ 14 5000 ರೂಪಾಯಿ ಮೇಲ್ಪಟ್ಟ ಖರೀದಿಗೆ ಅತ್ಯಾಕರ್ಷಕ ಬಹುಮಾನಗಳು ಹಳೆಯ ಬೆಳ್ಳಿಯ ಆಭರಣಗಳನ್ನು ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡುವ ಅವಕಾಶ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಸೈ ಎನಿಸುವ ಕಲೆಕ್ಷನ್ಸ್ ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡ್ ಅಂಡ್ ಡೈಮಂಡ್ಸ್ ಮುಳಿಯಾ ಸಿಲ್ವೇರಿಯಾ ಮಡಿಕೇರಿ ಗೋಣಿಗುಪ್ಪಲು ಸೋಮವಾರಪೇಟೆ ಪುತ್ತೂರು ಬೆಳ್ತಂಗಡಿ ನೆಲ್ಯಾಡಿ ಬೆಂಗಳೂರು ಭಾರತ್ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ನಲ್ಲಿ ಮಾನ್ಸೂನ್ ಮೆಗಾ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಸೇಲ್
2: ಎಲ್ಇಡಿ ರೆಫ್ರಿಜರೇಟರ್ ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ಕ್ಲೋತ್ ಡ್ರೈಯರ್ ವಾಟರ್

0: மாட்டித்து வரணுந்து ஐண்டா பொண்ணு கப்பச்சிர மீனா மாச்சம்மா மோவா மைம கிருமோவா பிஞ்ஞா சம்சாரக்கார கட்டணித்து
1: ISO 9001 2000 2000 2000 2000